0: South India. Let's begin with news from Tamil Nadu. DMK chief and former chief minister M.K. Stalin has yet again reiterated that Tamil Nadu could go for early elections, saying that the ruling TVK does not have a majority of its own and the government machinery, as he calls it, runs only with support of the former DMK allies. He spoke this at an event to mark the entry of large number of AIADMK cadre along with former AIADMK minister Benjamin in Chennai. M.K. Stalin says the government does not have its own numbers and already there are signs of lack of confidence over the Tamil Nadu government. He says many investors and companies have stopped investing in Tamil Nadu and are shifting towards other neighboring states. He also says the rise in sexual violence, crime against women, drug abuse, and hurling of country-made bombs, some of them having TVK members behind, is leading to a situation of investors losing faith in the government. This has already triggered a war of words, and TVK sources say this is empty rhetoric and that the Vijay's government would not only complete its full term in Tamil Nadu, but also would return to power for at least two other terms.
1: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றுமே தயாராகிட்டாங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் நாங்கள் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு
2: கொண்டாங்க.
1: திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் செஞ்சிருக்கோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
3: எல்லாத்தையும் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் எந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்துல படுகொழிகள் தெரிவித்தாங்க. இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்துல நாங்கெல்லாம் பேசணும்.
4: This government is very instable and they are trying to do horse trading. Mr. Vaiko is on record stating that the chief minister had spoken to him and asked him to resign his two MLAs and he will come and campaign for them personally. This is the kind of instability, this is the kind of insecurity this government is facing. They are not doing any governance. See, they are afraid. They are very afraid of the DMK and what we are doing. Today, there was a protest by the student wing of the DMK against the minister, Mr. Sharath Kumar, who was seen doing something with a powdery substance.
0: I'm going to toss over to my colleague Vijay in Chennai for more political developments from Tamil Nadu. Vijay?
5: Thank you, Sam. That's right. You know, today DMK student wing holds massive protest across Tamil Nadu, demanding the resignation of Human Resources Department Minister Sarath Kumar. Why this controversy? Why DMK is demanding resignation? All started with a viral video which went viral few days back, where Minister Sarath Kumar, it's claimed to be a two or three years old video, where Minister Sarath Kumar was seen crushing some sort of powdery substance while watching IPL match at Chennai Chepauk Stadium. But however, DMK claims this as Sarath Kumar has used a drug substance on a public places. So they are demanding action against Minister Sarath Kumar. Even on behalf of DMK legal wing, they have one functionary has registered filed a complaint with a police official also. But however, Minister Sarath Kumar himself gave clarification that was not a drug or any sort of suspicious powdery substance. It was just

0: Chetan to finish the job. Sian Chetan shared an extraordinary 2004 phone calls over 6 months. They planned for weeks, yet police sources reveal a confession that is perhaps more terrifying than the murder itself. When asked why she didn't tell her parents that she loved someone else, Sia reportedly told investigators, "It was easier to kill him than to face my family and refuse the marriage." As the chilling confession surfaces, one big question remains. Why did Sia not say no to the wedding?
1: अगर उसको शादी नहीं करनी थी तो सीधा उसने उसके मां-बाप को या हमको किसी चीज से इनकार कर देते या जिस लड़के के साथ उसका जो भी अफेयर चल रहा है कहीं से भी एक फोटो हमको भेज देते तो भी हम कैंसिल कर देते.
0: The chilling confession has now sparked an intense, uncomfortable debate among India's youth and parents on marriage and the crushing weight of family and societal expectations.
2: प्रेशर ना हमारी फैमिली से ज़्यादा आता है व्हेन वी रीच अ सर्टेन एज कि शादी कर लेनी चाहिए, शादी एक अल्टीमेट गोल होना चाहिए लाइफ का. मैंने फंक्शंस में गाना छोड़ दिया अपने फैमिली फंक्शन में बिकॉज वहाँ पे यही सब कुछ होता है कि नेक्स्ट तुम्हारा नंबर है, तुम्हें शादी करनी, और उस प्रेशर से हटने के लिए आप अवॉइड करते हो कि आप जाओ ही ना, मिलो ही ना.
3: मेन कल्प्रेट इज आवर पेरेंट्स बिकॉज इन आवर इंडियन कल्चर वी आर फोर्स टू डू थिंग्स अकॉर्डिंगली देयर चॉइस. अपने पेरेंट्स के सामने सही दिखने के लिए तुम चीज़ें गलत कर जाते हो. उनको उनके सामने तुम्हें सही दिखना चाहिए क्योंकि तुम्हें वो एप्रिशिएशन तुम्हें बचपन से वैसे रखा गया
4: है. Although we all say that we have come into a modern society, but we are still not ready to accept in a way. Our daughter says no to us, or even for that matter, even a boy.
5: पहले की सिचुएशन में ये था कि शादी हो रही है, फोटो भी नहीं देखनी, कुछ भी नहीं. पेरेंट्स डिसाइड करते थे और पेरेंट्स भी नहीं करते थे, लोग कर देते. अभी बॉयज रेज होने लगी है, बट बॉयज इतनी भी रेज नहीं होने लगी कि वो अपने घर में शायद खुल के कह दे तो वो डरते हैं. तो अगर वो ना कह देती तो कितने घर बच जाते, वो बच्चा बच जाता. लेकिन वो ना नहीं कह पाई ये एक सब्जेक्ट है, वो ना क्यों नहीं कह पाई ये एक सब्जेक्ट है.
6: पेरेंट्स को पहले अपने बच्चों के साथ बैठ के अच्छे से बात करनी चाहिए कि उनकी मर्जी जाननी चाहिए और उन पर प्रेशराइज नहीं करना चाहिए.
7: जो लाइफ पार्टनर होता है वही सब कुछ होता है, तो आपको सोच समझ के फैसला लेना चाहिए.
0: The case exposes larger societal issues and has now ignited discussions in academic circles. Experts cite lack of confidence in confrontation to fractured relationships and the fear of disappointing one's family.
8: Even from the childhood, the child should be able to open up with their parents to speak about his or her emotions and the feelings at the very early stage. So there should be no barrier between there should be no barrier of communication between the parents and the child.
9: Lot of girls, lot of boys, they come and say, "What if?" You know, we are very scared that our parents are fixing us a match, but we are very scared. What if?
0: Two letters, one word. A simple no could have perhaps saved a life. As authorities are picking up pace in the Pune murder case, the one question that comes to the fore is, why did Sia not say no? We have spoken to people, we have spoken to experts, and large questions about the society loom as the investigation picks up pace. This is Reet Kaur Sahani reporting for NDTV.
10: All right, some breaking news now coming in on the CBSE, and this is regarding the three language policy. The CBSE issuing guidelines saying the current batch of class 10 will not have to follow the new language policy. For the current batches studying in classes 7, 8 and 4, in 9 in fact, would be required to give the board examination in the third language when they come to class 10. So this is a huge issue. Remember, this has been extremely controversial, this three language policy that has been announced by the CBSE. But a clarification there saying that class 10, the current class 10, will not have to give the board exam in the third language. However, those who are in the lower classes, when they come to class 10, they will have to take that exam. Let's go across to Vasudha now for more. And Vasudha, take us through these developments and what the CBSE board has now said.
11: This move will bring a lot of relief, Gargi, to lakhs of parents who have been citing that there's been a problem fact that, you know, their children, their wards will have to take the third language examination. This was a new rule. Three language policy has been in implementation for several years, but under the NEP, you know, it was also meant to be mandatory after class 8, and that really, you know, brought a lot of worry to parents. And now, in the wake of those controversies surrounding, you know, how parents have been stressed out and how children have been stressed out, CBSE has initiated relaxations, which basically say that those children who are in class 10 will not have to appear for board exams for the third language, because now it's become compulsory to have two Bharatiya Bhashas as part of the third language policy, and those in class 9 will have to take an internal examination. Those foreign students studying in Indian schools will not also have to appear for board examination for the third language. So this is a you know, timely relief that has come, but it has come only after several parents and children pointed out to the problems it can cause to their you know, careers and to their own studies, because they were not really prepared for this.
10: All right, so the CBSE, they're issuing this clarification that the current batch of class 10 will not have to follow the new language policy. So some relief there for class 10 students. Thanks so much, Vasudha, for joining us with those details. News now from Tamil Nadu, where the political heat is rising with M.K. Stalin, former chief minister, hinting at possibility of early elections, saying that the state may head for polls within the next 3 to 6 months. He also questioned the stability of the current government, claiming it's not a strong majority and continues to depend heavily on allies to remain in power, pointing out that these allies were the DMK allies. Stalin further alleged that the law and order has deteriorated under the present dispensation. In a parallel development, Chief Minister Vijay is set to hold a key meeting with allies, adding further momentum to this evolving political equations. Meanwhile, reacting to the charges, CTR and Nirmal Kumar said the government enjoys strong public support and alleged that Stalin is focused more on family interests.
12: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றுமே தயாராகிட்டாங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் நாங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்தா போதும்னு நினைச்சாங்க. அப்ப மொத்தமா பிஜேபி இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவர் ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அது அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரா வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிக்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
13: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டம் கொண்டு செய்வாங்க. தமிழ்நாட்டுடைய சட்டம் வந்து எந்த அளவு ஒரு அளவுல படுகொழிகளை ஆட்சி அமைப்பு இதையெல்லாம் நடக்கும் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியில் சட்டசபையில் எந்தெந்த கூறுகள் சார்ந்து நீங்கள் அதற்கும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் அவங்க சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா கேட்டா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் பாட்டு வந்திருக்கா அப்படின்னு அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே உங்களுடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்காங்க.
10: All right, so political temperatures, they're rising in Tamil Nadu. With that, time for us to slip into a short break. More news and updates coming up on the other side. Stay with us.

0: Well, from West Bengal, we shift our focus to Tamil Nadu, where political heat is yet again rising sharply in the state as M.K. Stalin has hinted at the possibility of early elections, saying that the state may head for polls within the next 3 to 6 months. He also questioned the stability of the current government, claiming that it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in power. Stalin further alleged that law and order has worsened under the current dispensation, that's under the TVK government of C. Joseph Vijay, and urged his party cadre to remain fully prepared for any political development. Apart from that, in a parallel development, Vijay is also set to hold a key meeting with allies, adding further momentum to the evolving political equations in the state. Meanwhile, reacting to the charges, CTR Nirmal Kumar said that the government enjoys strong public support and alleged that Stalin is focusing more on family interests than governance issues.
1: மொத்தமா சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் மொத்தமா பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்ல. அதை நோக்கி தான் அவங்க சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாத்தினா போதுன்ற முடிவு கொண்டாங்க. திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாத்தி கொடுத்தா போதுன்னு நினைச்சாங்க. அப்ப மொத்தமா பிஜேபியில இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்ல. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிக்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புறாங்க மக்களுக்கு தெரியும்.
2: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டப்படுத்து செய்யப்படுது. தமிழ்நாட்டுடைய சட்டப்படுத்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு அதர் மாநிலத்தில் படுகொழிகளை நீக்கி ஆட்சி அமைத்தாங்க. இதையெல்லாம் கணக்கு சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது.
0: Another news, political ruckus at the Trivandrum Corporation Council has now turned physical as Congress and BJP councillors engaged in a dramatic scuffle there, as you can see on screens right now. The scuffle broke out over the signing of the minutes of the meeting. And according to sources, the BJP, Bharatiya Janata Party, claims that Congress members did not want BJP to sign the minutes. In an exclusive conversation with NDTV Now, Trivandrum Mayor V.V. Rajesh claimed that a BJP member's shirt was torn and that the meeting register was torn in the process as well.
3: Something undemocratic has happened in the council, a sacred council hall. A big lash on the democratic process. How do you see this?
4: At the time of starting the council, there was some UDF members. And some of the LDF members, they raised slogans and they tried to obstruct all the proceedings of that council. Being the mayor of this corporation, I requested them several times to start a discussion in the agenda aspect. After completing the agenda, there was plenty of time to go to any matter raised in the council. But they didn't allow the mayor to continue the council. I think that after that, some slogans raised by the opposite councillors and something had been happened.
3: One of your councillors' shirt was torn. What is the plan of action for the court?
4: That while getting the attendance register, after putting the signature, the system is that it should be given back. But some UDF councillors tried to tore the attendance register and poured water above it. At that time, the standing committee chairman, educated standing committee chairman, Sir Chembani Duran, tried to get it back. Okay. That time, I think that there was but some manhandle thing has been done and his shirt is torn.
0: All right, on that note, we slip into a very short break. Come right back. News and updates continues here on NDTV 24/7.
5: समर में बाल्टी तो चाहिए फॉर योर पसीना
6: बाल्टी
5: और मॉनसून में बाल्टी तो चाहिए फर छत का पसीना। पसीना मत बहाओ, बर्जर रूफ कूलेंट सील लगाओ, ये छत के क्रैक्स को करे सील और आपको दे ठंडा फील। बर्जर रूफ कूलेंट सील।

0: truth and let the people of Tamil Nadu know.
1: And in other stories that are making headlines in the state of Tamil Nadu, well, the political heat is rising sharply in the state of Tamil Nadu as M.K. Stalin has hinted at the possibility of early elections, saying that the state may head for polls and this is going to be ahead of within actually the next 3 to 6 months. He has also questioned the stability of the current government, claiming it is not a strong majority and continues to depend heavily on allies to remain in the power. Stalin further alleged that law and order has deteriorated under the present dispensation and has urged the party cadres to remain fully prepared for any political development. In a parallel development, what we are witnessing is that Vijay is set to hold a key meeting with the allies, adding further momentum to the evolving political equations in the state of Tamil Nadu. Meanwhile, reacting to the charges, it is CTR Nirmal Kumar who said that the government enjoys a strong public support and alleged that Stalin is focusing more on family interest rather than governance issues. Here are some political reactions that we're getting in on that story. Let's listen in.
2: யாரு வேணாலும் எப்படி வேணாலும் போடலாங்க. நாங்க தான் சொல்லிட்டோமே, எல்லாரும் ஒன்றுமே தயாராகி இருக்காங்க. திமுக அதிமுக எல்லாரும் ரெண்டு பேரும் கட்சி இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. திமுகவும் அதிமுக இணைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. மொத்தமாக சேர்ந்து திமுகவும் அதிமுக மொத்தமாக பிஜேபி கூட இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் நாங்கள் சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் குடும்பத்தை காப்பாற்றினா போதுன்ற முடிவு
3: கொண்டாங்க.
2: திமுகவுடைய தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டா போதும்னு நினைச்சாங்க. அப்போ மொத்தமாக பிஜேபியில் இணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவி வாங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அதை நோக்கி தான் அவங்க ரெண்டு கட்சியும் போயிட்டு அது அதை தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொருத்தராக வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. அது அவருடைய இதெல்லாம் யாரு வேணாலும் சேர்ந்து நிற்கலாம். மக்கள் யாரை தெரிஞ்சிருக்காங்க, மக்கள் யாருக்கு வாக்களிப்பாரு, நாங்கள் தனியாக நின்று தேர்தல் சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லா சொன்னாலும் மக்கள் யாரை விரும்புகிறாங்க மக்களுக்கு தெரியும்.
4: எல்லாத்தையும் மிகப்பெரிய ஒரு போன்ற சட்டமன்றத்தில் செய்யப்படும். தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் எந்த அளவு வெற்றி பண்ணுறது ஒரு அதிகாரத்தில் படுகொழிகள் நீக்கி ஆட்சி அமைப்பாங்க. இதையெல்லாம் நடக்கும் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கள்லாம் பேசணும்.
1: And finally, let's talk about the heat wave that has hit Europe. Europe is battling a record-breaking heat wave with France, UK, Spain, Germany and other shattering June temperatures records weeks before the usual summer peak. Now, in a post on X, the WHO chief has said that more than 1,300 deaths had been recorded since June 21st that had been linked to high temperature, further warning that climate change was possible and responsible for the extreme weather and that Europe was warming twice the global average. France's National Health Ministry has said that there had been around 1,000 more deaths than expected in the country since Wednesday. According to the health officials, most of the fatalities involved older people. Since June 20th, Europe have been experiencing an intense heat wave that has caused museums and schools to shut early. As the heat wave moves on to the Eastern Europe, France's weather agency has said that extreme weather conditions had diminished in most parts of the country, but some parts in the northeast remained under a heat wave advisory. And that's all that we could pack in this edition. Thank you for watching. Good night and goodbye.